0: கலாத்தி மொழி ஜானு தேஹிவே.
1: திவ்யி எஃப்எம் திவ்யி நாயகு. Nuwadiha Eke Megahertz, Divehi FM.

0: ஸ்பெசிபிக் ருபியா ஏத கொல்ல கும் தெமாக்கும் உரி தூய் ஏடிவி ஹோதம் நீங்க
1: மேஷம் மூன்று.

0: குரானி தான் குறும்பா போங்க உழை ஃபதேங்க இது கேவின் குரங்கு உழை கைங்குனி மையனா குறும்பாய்ச்சி பழங்குழை ஃபேனா மில்லியங்க தாய் என்ன பாடிகே செங்க தாளா
1: தத்துரு கோஸ் தத்துரு கோஸ் கேங்குழை ஹிசாபந்தி
0: மீ ஹந்தா கொத்தினி மவர ரங்களையாலி
1: ஆ இப்ப ஹந்தா வெனி தத்துரு கோஸ் கேங்குழை ஹிசாபுமா
0: ஆ ஏ மீங்க மிசு குடு கோ ஹந்தா கொத்தே எந்தோ மிச்சி
1: ஹந்தாம் பாலி பனி எம்மி ஹாரு ஒரு தோஸ் வாஹே
0: ஒரு தோஸ் வாரக்கந்தோ வா வாடு வாடு வாடு ஹிங்காடிக்கஸ் லவிக்கந்தாந்தோ